கொல்லம் சுப்ரீம் 1 கிராம் டிசைனர் ஜுவல்லரி, திருவாண்டம், கொல்லம், எர்ணாகுளம், ஆலப்பி அண்ட் கலிகட். கம்யூனிட்டி ரேடியோ பென்சிகரில் ஸ்ரோதாக்கள்காய் தற்சமய ஃபோனிங் ப்ரோக்ராம் ஃபன் ஃபியூஷன். ஒற்ற சோதியம், 7 செகண்டில் உத்தரம் பரையன் നിങ്ങൾ റെഡിയാണോ? എങ്കിൽ വിളിക്കൂ ഫൺ ഫ്യൂഷനിലേക്ക് തിങ്കളാഴ്ച രാവിലെ 11:15 മുതൽ. രസകരമായ ചോദ്യങ്ങളുമായി രേഷ്മ. വിളിക്കേണ്ട നമ്പർ 0474293.

தங்கிறதுக்கு இதோ தருகிறதும் என்ன தங்கிறதுக்கு இதோ தருகிறதும் தித் தங்கிறதுக்கு இதோ தருகிறது என்ன தங்கிறதுக்கு இதோ தருகிறதும் தத்தின் திரகடத்தும் தத்தின் திரகடத்தும் தத்தின் திரகடத்தும் தித் தங்கிறதுக்கு இதோ தருகிறதும் என்ன தங்கிறதுக்கு இதோ தருகிறதும் தித் தங்கிறதுக்கு இதோ தருகிறது என்ன தங்கிறதுக்கு இதோ தருகிறதும் தத்தின் திரகடத்தும் தத்தின் திரகடத்தும் தத்தின் திரகடத்தும் தித் தங்கிறதுக்கு இதோ தருகிறதும் என்ன தங்கிறதுக்கு இதோ தருகிறதும் தித் தங்கிறதுக்கு இதோ தருகிறது என்ன தங்கிறதுக்கு

தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும்.